0: என்ன பாத்துல மீட்டு போப்பினத்து மேல ஜனது போயனை யான் திருகேரே போப்பினத்து யான் தர தப்பு வந்துனத்து இதா பாவியா ஈ மக்னாத் பத்துது காலி நால் தினாயின் யான் இன்ன மாமி ஈ என்ன மாமி அத்து
1: மாமி ஈர் இல்லா பண்ணக மாமி ஆத்பை தினத்து மர்மல் ஆத்பை
0: தின்
1: ஐட் பக்கா ஈர் மாமி ஆத்தின்
2: சாத்தியே அவ தப்பு ஒரு பங்காறு லெக்கத்துல வந்து மாமி என்ன லெக்கத்துல வந்து தம்மலை ಶೀಸ ಹೋಗ್ರಿ, ಬಹಳ ತೊಂದರೆ ಐತಿ. ಬೊಕ್ಕ ಆಮೇಲೆ ಕೆಲವೇನ ಎದ್ಕೊಂಡ್ರೆ ತೆಲ್ತೋನ್ ಎದ್ಕೊಂಡ್ರೆ ಒಂಜಿ ತೆಲಿಪುನ ಒಂಜಿ ವಾಚ್ ಮ್ಯಾನ್ ಬೊಕ್ಕ ಏನ ಆ ಒಂದು ನಕ್ಲು ಬರ್ತಿರ್ನ ಒಂಜಿ ನೂಕುನ ಒಂಜಿ ಅಕ್ಕಲ ಪಿದಾಯ ನೂಕುನ ಆನದ ಕಿನ್ನಿ ಒಂಜಿ ಗಜೇಂದ್ರಿ ಬಹಳ ತೊಂದರೆ ಐತಿ. ಚಿತ್ರದುರ್ಗದ ಕೋಟದ ಹುಲಾಯ್ತು ಲೆಕ್ಕಲ್ಲ ಮೌನ ವೃತ್ತ ಮೌನ ಇನ್ನು ಫ್ರೈಡ್ ಐತಿ ಅಂತ ಕಾಸು ಬರ್ಪುನ ದಿನ ಅವೇನು ನನ್ನ ಓಲು ದೀಪುನಿ ಬಂದ್ರು ತರ ಬೆತ್ತರು
3: ಸರಿ ದಮ್ಮ
2: ನೀರು
1: ಮೀಪುಜಾರಾ

0: கேண்டது தூப்ப
1: கேள்
2: பல்லாள்ரே
0: அண்ணே கேண்டு நேனு கொற்பஜேந்து பண்டாரு யானஞ்சி கேனு லெத்தே
1: கேள்லாம்
0: அரமனத்து எதுருத்து நஞ்சினா ராணி அப்பேலு திருக்குனா பூத்த தோட்டனு விடுத்துக்கொர்லே
1: படுமை தசபெட்டு சேர்த்துல மோந்தோ ஜவனேரு சென்னையன பிரதம்த பாத்திரம்னு கேண்டலத்தா அரமனை எதிர்ப்புல பொண்ணகு பூத்த தோட்டா திகளோட சிறகை திலக்க அவங்க படுமலைத்த பட்ட தப்பேனா திகளுக்கு கைப்பாடுது இம்பே பலத்காரமல் திலக்காண்டு நானே மணி பண்ணக்குள்ள பத்து ஜன லக்கது போலே
3: நம்ம திகழத தங்கோகு போடி தத்து கோட்டி சென்னையர் நியாயவாதில ஒன்று தெரிது நம்ம மித்தது அபிமானோடு ஏர்ல லக்கது
0: சத்திய
3: அண்டா நான நம்ம மூலுன்னு சரியத்து பண்டின பாத்திர அரசுல கிஜ்ஜிந்தாண்டு நம்ம சத்தியகு தர தக்காண்டல அரசு சத்தியனு பாலிப்பு ஜெருந்தானக சத்தியதாந்து நம்ம நடு ஒஞ்சி க்ஷண நம்ம உந்தொல்லியா
0: உந்தேர்னே வல்லி
3: ஐக்கு சலாது ஈ பூடுனு ஈ சாவடினு புடுந்து இனிக்கே நம்ம முல்த்து பிதர்து போடு போயின நம வா காரணகுல பர்மலைக்கு பிற திருகுது பரையா ஒஞ்சி வேள நம பர்மலைக்கு திருகுது பரடுந்தாண்டா அல்லமலை சுல்லமலை ஒஞ்சாவுடு நெக்கிதடிட்டு ஆட்டாவுடு தும்பதடிட்டு கூட்டாவுடு புல்லையலிட்டு முறுக்கொடு புச்சகு கொம்பு வரடு ஆனியத்தந்த ஐக்குதும்பு பிற பர்மலத சாவடிக்கு நம்ம பரையா நம்ம பிதடுது போயின குர்த்தகு ஓதிகத கம்ம கொஞ்சம் கடிபாடு.

0: தனிக்குள் நான் குழம்புக்குள்ள என்ன
1: ஓ அந்த போகணும்
0: யானும் முருத்தே போகணும்
1: முல்ப பையன் வண்டையரு
0: என்
1: பைய
0: பையனா
1: அந்த
0: தானே
1: விறுவரே பையா பையா வைத்து
0: ஏறியாவே ஒன் சூர் திருத்துமி தூத்து பார்த்தேர்ல பையனா
1: அந்த

0: பெருமலத்தா பெருமல பள்ளாள்ரு போண்டே போயிருக்க காருக்கு முள்ளு கந்துலிக ஏறெடுத்துலாம் மருந்து கொடுத்தாவேன் தெப்பர ஆவந்த போண்டு என்ன அப்ப தேய் போது திஞ்சின பஞ்சினாலு தண்டிகை கொருது கடபுடுது கொருது இத்தரு தண்டிகைத கொம்புக்கு கைப்பத்தொந்து பூடு போயரு மருந்து கொரியரு ஆ காரு பேன குணாண்டு ஆன் போண்டத்தான் பண்டுது கண்ண நீர் பாடுல்ல ஏப்பா வர்பேரா ஓல் உள்ளேரா எஞ்ச உள்ளேரா தெரியந்த போண்டு எனக்கு
1: அப்ப ஓ

மாத்திரில் வன் பேரு கோரிக்கையிலே தின்று புள்ளியானது அந்த புள்ளியாயி புக்கனே கோரிக்கையிலே புண்ணுவானது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை வந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.

மாத்திரில் வன் பேர் கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை கொத்தி யான நிக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்கு தான் பதுக்கு.